நியூக்கேட்டை திராமலுக்கு அவிய மட்டுமல்ல ரேடியோ கேந்திரா வேணுத்வனி நானி பஞ்சர் எஃப்எம் கே எல் இங்கனசு சவிதா அவரே நிம்ம ஹாடு ரெடியாகிதே அஜய் சித்ரது பண்ணி கேளுன என்ஜாய் மாடுன குணால் காஞ்சவல் அவர ಧ್ವನಿಯಲ್ಲಿ ಈ ಗೀತೆ ದಾಂತ ತಕ್ಷಣ ಒಂದೇ ಉಸಿರಿನಂತೆ ಈ ಗೀತೆಯೊಂದಿಗೆ ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಭಾಗವಹಿಸಿದ್ದಾರೆ ಆತ್ಮೀಯ ಸ್ನೇಹಿತರೆ ಸಂಜಯ್ ಅಂಗಡಿಯವರು. ಕಾರ್ಯಕ್ರಮದಲ್ಲಿ ಗೀತೆಯನ್ನ ಕೇಳಿ ಎಂಜಾಯ್ ಮಾಡಿ.